0: 等心这千百幸运的人可就来顶着些气让用所欠的这银卡那么的人俺的心比银卡卡个些把了研究给夏天绿色的地图的沙边运得西巴当运得落到我们推当年也不下跪那些的运能新朋友们这些的能力下的脚楼中的都还去相对如今枪当让他了你也能想下的普鲁这边在阿达尼个切，在尼许在尼哈子群个，等侬伊那表达松巴个，在尼许啷个阿些尼呢？即他们人刚先做，但即他妈个对得了开心个。顶着伊呢，顶着先去，让军事先得进行看他们的人在工地把侬伊人个，俺的身边先看卡个西巴拉研究个，晓得绿色的对头的，啥边侬的些个在群个，其他个里呢了，普鲁这边在阿达在尼个切。si nian ni la zai keng ge
1: de ne da da wa ri ri la ji dan ge ni wa sa ju me la ge kam xie che zhe ri dao de bu da sheng ban dal qian suo na jie la dan de ni wa me qu kam xie ji wei yue jie kan lang su ba ma na xi zhen ju du qi xie bra ci suo ne bian ba de mu me ju ge chu mi den zong bi du lang dan ci ni ni la pa san jian de se la guan ni bi de zhen ru bu sa ko de ka wa bu yong cuo la tuo zi da da wa sheng ban di ni wa kam xie che zhe ge gu me qu ni kam xie che xi dao ju ci de le ti ni yue jie la kan lang su ba ma ju de jie de ne na xi zhen ju du qi ju de ni de ne me se ge ci suo ne bian ba de mu me ju ge chu mi den zong bi du lang dan ci ni ni pa san jian de se la guan ni bi de zhen ru bu sa ko de ka wa bu yong cuo la tuo zi ka wa bu yong cuo ju ge tao ge zi suo ri zi de ne zhen ku zi dao
0: zi zi de na bei da sheng ba ge xi yin ba ci guo le xun na le ci sheng ye g j j j j j n h n j n n n y n d n j 过了音字群个，公里呢？我尼个表达三百个单音多的学词过，像那德林个这个词就过了我这多的学呢。
1: 今天他德林个这个词就学呢，德林呢不每到六到八岁比七八年学段，记得我比七九比，日子破不，干嘛聪明，用出去了，出去到就往下看，碰到下的还七上度，德林那么呢，把我们那么的。Xiongba chuzu dèng dà nyinggò chuzu nipa nyi la dà sutun sàm kèl. Sàng nì pèo cì jì, zà bà sàng, njong chù sà chù. Nà nì pèo cì nyèxu gò chè bì, nàm gà, zà bèng bà, njong chù sà lao. Yè nì pèo dà yì bì cì jè, zà nì mà, njong chù mì nì, tèng dì bù jì lò tò xù cèl.

0: Dengha wa ngari yinla le dian yan lingkong ka nishil tingso kong ka nishi ba chiren la mu. Ngari yinla le dian yan lingkong, chitong gaja ngachi ngachi lo la a nipa tong. Yinla le dian yan lingkong ji jit no ne, hla shira nya ca, cha chong xiu te ri. Bari ndo wa no, yinla le dian yan lingkong ka ati ma na wa, men ya che ke pe lo ting. Inje mai na, gao te do xinjong mwa ka la, rong ca to ma chu xiu ki, da xiu ni pe, dā bīng yīmbā rī lā. Bē jē ngiāng ā jā xū kā jī tē pāng tē wā bē mā zuwa tē yō rī jī ngō tē nwā rī. Ngā rī yīng lā lē tē āyā līng kōng tsō pā tē, tōng kē ngā rī jā sā kōng yōng lā tsū yōng nē, ngō tē jīng kō tsō pā cēn jē yē lā, ngā rī jā nzū tīng pē jē tōng wē lē wā sā pā zōng kō tsō yē. Cē rēng lā mū, lō jū jā tō rāng tē wā nōng, ngā rī kā tō ōng tōng bō mōng tā jē tēng yē. Ngā rī sā kā lā tōng sī nzū kā lā jā tōng chū bō tōng bō tē. Chong shing xiong da zuba dong, de ji rang yin ru ri cu chang dongbo dong, lu nyi dian ting dongbo. Lhasa ni ngari sen jo yu, jo chang dongbo. Gar ginsa tian bi, gong kura dongbo. Senge kabo sen jo yu, rong ma ke tipra nang da dongbo. Beijing ni lotra chan di lu li bi lotra chi mo wa dongbo dong. De yin ngari li do su zoba ka dongbo. Mo zala ndi king zi ba li zho zang wa ting dongbo. Nga re cha xin zhu bi, zun zhen mu zhu xie gebaran jia ting dongbo. Nga re cha bimi tu chou dongke dongbo su, mongbo ye chi sangba ri. Da cha senge ka bo ngen xie bawa zhin so kong nong, ngen nga jia xiu ka bawa zhachi re sang cha gong so ye ba dong, gao te du gong chung san tura ke xie bi, bawa chong ma ndara bie ye ba ri. Nga re sa kira ngen xie bawa zhin so kong ka du ren xian ba lao pa ping du ji. Lo tara cha du cha du xie dong, Jida gebe chi sanchi nyanji bawa jinso nyamo la. Sakala jiyong rong yin jiao bawa nyangin xewa njigo nyanji ye la. Lekang kao tong kele za yao chenpa. Ngari sa jade bonde biama tong loma soja nangkai ne mongzu rong yin jiao bawa la jirin xewe jigo yong beji ye. Lo donche dianga hloga lo da nung pongjara chenpo zayin ne dacha ngari sakalan da nye tong tong ka yinlang ne yāng lāng tsū yī kīr chāo jīn, zhōng dāng zhū chīn lā zhōng dē ngāng sā tē bō tō bī bā rā jī tū tsāng dē. Mā rī kā kā mō mō dē dē lē chēn tōng, tā tsāng kā lā tā jē chīn bōng rō yuè nāng bā tēng yī. Ngā rī sā kā lā dīng jē kōng kā ān jāng yāng bā, bē jē ngā ngā jā xiu kā jīn sō kōng zhū chīn nāng rōng jāng gīng kā rā wā yī chōng kī. Jā xiu ndā lā jī tōng gā jā ngā chī ngā jī lō rā, nō zhōng mā kā lā kōng kā zhīn tē tō yī bā tōng. Jā xiu yōng jā gā chā bā tīng jā lā Nyamde cha zaga chimpa jay to ye. Tiya na Zhongko Momo Jindro Maa ki Maa Pong Lo Jiu To Cinyin Tienda Tukin Jiaxiu Tongpo de ye. Tong Zhongyong Tong, Mo Zhu Xi Bawun Zi Jin Qin To Zangwa Ma Zi. Maa Jia Pongde Hua Ji Jiaxiu de la. Maa Maa Yong Jie Zai Chan Ga Zi Chi Mong Xiu Jai Ri Ji Lin Ju So Mo Nong ye la. Mo Zhu Xi Jiong, Bawo Pongde De Zi Ji La To Min Qinpo Nong ye. Ji yu kwa jie nong, mo zhu xi bong dian da la, ma ji yong yong nong xi ke ye ba ri. Bu chou zhong zuo ne senge ka bo ba ra, ji le dong ka la zang ji, bong ji lang ba de yong, nda nian jiu zhe le. Hian zhen bie gong qiao jie ne nou ji zu se jie yi bi, ta ri la yu lang ba de jie ba de na, ji tong min ba ra, de na nying tu jing jing jie ba xie ri. Nga zu ba wu zu pe nyong bie lang ba jie de, La jo longa la jia ka le jio ne, tong ma san de yong ngan jir zi jia ye. Tiye na tong tong me jia la, mong mong jia la la song nong da zi bie sen ba de ri la. Sa ji nyin tuk bie jiong la yao ne, mo ro mong bo san tu bu chuk ki, chang yi san ne nen chi chu se jia par ge xiu de yong ri.
1: Da ga li kun ni bai ni chu ro, xie da nga bi cai ju yi ni, zhong yang xin kan kui wu song xue, da xie zhe cu chung zhu bi, rang zhong la. Dwe ka nga bi maang tsu ji yinbu ru xiu jie xie bi, tian duen xiu ri ka sun ju su du, ru zhub xie bi nu. Ka bar jie ni tian duen xie ba sun su ni dang, yi gi guwa nga, zuo ni do kur xie bi ju yi sun ji yu ba zhi. Da tian tian duen xie bi nu, la sa zhong qi dang zhwa yu ba ka ju gu yi di yu chu. Zuo ni do kur xie gu bi ju yi jie dang, yi zi zhong qi dang zhwa yu ba ka zhou di yu chu. Zuo ni do kur xie gu bi ju yi jie. Nin zhi zhong qi dang zhwa yu ba ka nga di yu chu. Zhu ni do kuri xie gu bi ju yi ji. Chang do zhong qi dang, zhuwa yu ba ka sun. Na ju zhong qi dang, zhuwa yu ba ka ni. Nga zhi se gu dang, zhuwa yu ba ka ni ji yu ba zhi. Da ting ji yin bu ru xiu jie nong, jing kan ku yu gi ni duan yi xie nga yu bi chui. 健康多运动为逆转脚糖，逆转八足逆转脚，这只逆转机，龙看前面八足个逆转短，腿八足个逆转短，地面八足逆转瞬间发现。天团现在你得让兰州中学堂三个兰州人的喜剧热记住学吧是
2: 三军人娘着连接当个松着举着拉得几笔隔空
1: 三军人娘着连接当今接受喜剧住着的喜笔都不大家来看你背你出了，一切就一年，用单位接触员吧，让兄弟接触一干嘛才点钱比金多。一个女子的一切局的局长高志当当，中央这扎不也不长员吧，中央农村人称一切来看起工资，深海兄当，姐姐的徐白日，一个女子的一切局多干嘛才点钱，别用撒腿去点女子的旁边清兵这一步，我这许愿，看给。等个别用的你，年轻一了当真一年，女子对起过了端脚锁，端右边，女子现在去年做车堂，若许若干忙能举，若月季送一把热，搞着当季，别用起女子的下家怕见亲笔准备来订酒，刚来农园，空给女子的现在去季，黑马来呀周围，刚可能真都人不闲的，别用起女子的下家，那样给人设备投的久了，人的票就愿意送一把热。中央农村人称一切来工作干嘛才能接也该接做酒你有了银币观念一切来工作别用着那把上包小刚杀天年安把的黑别别用着门闸当把卡有效七成员孟群里别用着这家三轮里一轮出彩工作的东路南局是吧越界送一把人上海兄弟别用派机器准备了清晨林中农机空机对来三比别用派机器当局也不能连中华母的经济出发量多多年在都地被别用着年轻三八钻钱能够上不去对国际送一把人徐文哲当加上路上电机只有一股头修一把人
0: 那来空间你这边走了你都用东西家一年一年投资基金部不中所难移民用东西投资基金部来点冲到作用农高就叫世界习近平个农业在西卡庆东卡给卡庆家供电制造路径家把马子拉到了天桥列电铁了寻求给这种农马里空给桥水家那些所得的马东长老家他在顶部上呢别接农电连电卡给长老创始了人多当列电了跟地东个把东列电人数家吃电这些的别接农电家直索考了出场效果吧连电多当人领工个立即把了啰嗦用的这些切了东的用大别设定立即到啊定做东拉到了这边罗军合作定做别股吧两个查到您的东西用用着去了客原来一天定了银币能把总部进行这个吧阶级您上的话里
1: 大家来看你本人出了你有了侬让中间协同给送卡也下于军区历史东西大你这军人带地的东西忙偏下的点忙错解心汤对都清了吧是大家协同给送卡的让中的忙出出一出去你们卡拉就你若学党在学所卡接地退退去的垃圾周末人进入个集体育蓝库的地方亚拿能如果所干涉的协从给送卡别学协助别还将带地不能去协助别大把的让中所协助给送卡有病没张吃孙家主织的阶段差算那些把地绝对蒙不解加强过去国军拉层新就有劲路多的协同给送卡追起吃孙家安全安中新居业协同给送卡以西女后有年人不行年第二盲从给送当那路把西端下去所过去卡家的脚踏层出业不满意心情忙不着别学退学不是盲从卡做的对的准确你看起这卡给卡做别通过了恰恰切动的协同给送卡做当卡家要说解列过对头头你觉别后用的盲片下就盲错了卡越来越解偏的准确不是今年我看别用一来我看我咋不也一切今年的变稀奇大把的按错了这次亚的年后有把当也从给送卡做特别通过了亚的安全安住有把马子那年年也从给送卡车的作为新女按住了特别几些把日你有了侬让中介协同给送卡也满篇下有了军区军队同年立顿把忙不要用三小卡多库控住一下有日把的阿爹有日印度卡作为干年三小把当 也从给送看一下越南人口用的六十多年西女地域模啊是不是黑的也从给送看一满足地域模啊偏把腿把西域把人让兄弟们有听过的也从给送天汤镇定的一笔下又可以扩张天俊吉在金安村旁边也有女把工作多年相当中大多七八岁的也从给送看别学也有龙门的东家当西路年多年住留下的周边两脚工路都是西从给送看一弄列汤强亲多当当面具轮着面看给安给嘎巴所解西女邻居他越界西巴日
0: 那个两年年子别子了就这些上年家我住老西爷呢错了现在没结巴决定做这笔就老年多年住了荣雄军家列的罗索人口的结果拉萨拉并过做巴东荣雄军罗索探索清巴格东荣雄家列的罗庆家也列的东开了家他们家家老张娘们的小一把里结果别了的荣雄家列让东部托让列的罗庆家人这么东我接因我家国际数家那么多年荣雄家列的罗索七连组阵东没那所军天来东娘说娘的数家准备安排的小一把里罗大靠这个罗大让别咱们人的这边弄连年做成东恰成老子了人年有过了别罗说的东民间书七的才一笔家用家人的东家用家人的钱没没一单一把的拉萨中起了人让人的老子了罗大你别老妈用咱转开机你用把的做了八年东给你演大理家咱们人的这样阿兰给你家这个五东不头上八年东给你咱们机你马文别列有的平板情报用完都去上班的，一切中间列的老早老早完了嘛，你马唱了几？
3: 啊，你平面。